சர்வரோகே நமோ சர்வபோகே நமோ சர்வஜீதம் நமோ சர்வபீதம் நமோ சர்வஜானம் நமோ பரமதானம் நமோ சர்வமந்திரம் நமோ சர்வஜந்திரம் நமோ சர்வத்ருஷ்யம் நமோ சர்வக்ருஷ்யம் நமோ சர்வரங்கே திருப்பங்கீயானங்கே நமோ ஜீவஜீவம் நமோ பீஜபீஜே அகிஜே ஆபிஜே சுமஸ்தம் பிரசிஜாய கிருபாலம் ஸ்வரூபாய குகர்மம் பிரணாசி சதா சர்வதா ஹிருதி சித்தம் நிவாசி சர்படி சாந்தாய பிரசாத அமிர்த கர்மே அமிர்த தர்மே அகால ஜோகே அச்சால போகே அச்சால ராஜே அட்டால சாஜே அகால தர்மங்